எங்க கோபத் மடலன் ஜலுவலஞ்சங்க எங்க பீண்டுஜ மணிண்டுஜ ஏபங்க பல மடலஞ்சு மிஞ்சி கோபத் ஜலுவலஞ்சங்க எங்க மீமி ஜரோ குஞ்சுங்களா கூட்ட மடவஞ்சினுட மீமி குஞ்சுங்களா மடோ ஜலுவலஞ்சு புழங்கோளஞ்சு புழங்கோளஞ்சு மிஞ்சிடு மீமி கோபத் கழனியுண்ட பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலன் ஊழி ஜெயலன் பல் படலுன்னு கல்லணி வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிச்சிடு கல்லணி வண்டி பல சவுளிச்சங்க மீமி என் ஜலங்கரோடு மிஞ்சாங்கன்னு மீமிச்சிடு பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்க மிஞ்சினோங்க சலங்குற ஊனானு பின்னரு மீமிச்சாடு நின்றுச்சாங்க மொழனி கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினு ஊனானே பல் ஊனிங் பலோ சவுளிஞ்சாங்க கவுபட்சிடு மிஞ்சிடல பல சுழல அங்கே லோங் கோபத் எங்க பல் உனனு பீன் எங்க ஆயிர பல் மீமி செஞ்சல கோபத் நான்றிஞ்சாங்க நின்றுச்சாங்க மீண்டு உரண் என் குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறச்சான் நின்று புறம் புல்க அங்கே சுவல் கோபத் நான்றின் பீன் ஜா மணன் ஜா யாபா புயபல் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க பல் நின்றின் கோபத் அங்கே எங்க பல் மட அங்கே சடி விழாங்க மண்ணு போறோம் எங்கள் கூட்ட மண் விழாங்க மண்ணானுக்கோ மீமிச்சிடு ஏழு மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிச்சாடு புயமன் வேண்டோ மீஞ்சிடு கவுபட்டு நீர் லன்கு மண்ட அங்கே ஜவுளு வளங் ஜங்கம்மன் மடம் கவுபட்டு மீஞ்சிடு இனிடு நீரில் பா ஊழி ஒன்றன்னு போறோம் ஊழி குஜுவ மண்ட புது இனிடு கவுபட்டு மங்களில் பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அந்த கருணஞ்ச புஜுப்புல சூம் குஜலைங்கன இன்னிடு மீமி மண் மடலை அண்ட் மீமிச்சிடு ஜரோ மண் மன்னன் பழிமன்கோ உங்க நின்ற சலங்கூர் உள்ள ஜ ஹெல்த் கேவ்